இன்று உங்களுடன் நான் அனிதா. 438.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையிலும் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையிலும் எனது ஒலிபரப்பை தினமும் மாலை 5 மணிக்கு கேட்கலாம்.

இன்று பராபவ ஆண்டு, வைகாசி திங்கள் 12 மே மாதம் 26 தேதி செவ்வாய்க்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. நேயர்களே, இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், அறிவிப்பு, சிந்தனை, கப்பல் போக்குவரத்து தகவல்கள் மற்றும் மகளிர் உலகம் ஆகியன ஒளி உலா வரும். முதலில் குரலமுதம். சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும். பொருள்: சிறிய படை என்றாலும் அது தனக்குரிய இடத்தில் இருக்கும்போது போரிட்டால் பெரிய படையை கூட வென்றுவிடலாம். மீண்டும் குரல்: சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும். குரலின் 498, அதிகாரம் இடனறிதல்.

தகவல் நேரம். வானிலை அறிக்கை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பொறுத்தவரையில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வீசக்கூடும் எனவும், மேலும் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து தகவல்கள். எம்வி ஜாலிபாய் காலை 6 மணிக்கு லாங்கலின் மற்றும் சொரதீப் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் நண்பகல் 12 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும்.

எம்வி பாலட்டா காலை 6:15 சகிதி பயணிக்கும். அங்கிருந்து காலை 8:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி நார்த் பேசேஜ் காலை 6:15 சொராதி பயணிக்கும். பின்பு காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் செல்லும். எம்வி ராணிலட்சுமி காலை 7 ரங்கத், சகிதீப், சுரதீப், ஸ்டைட் ஐலண்ட், கதம்தாலா மற்றும் லாங்கலின் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே மறுநாள் காலை 7 ஸ்ரீ விஜயபுரம் செல்லவிருக்கிறது. எம்வி ஹட்பே காலை 11 சகிதீப் பயணிக்கும். பின்பு அங்கிருந்து பகல் 1 சுரதீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் பயணிக்க உள்ளது. எம்வி ஸ்ட்ரைட் ஐலண்ட் காலை 11:30 சுரதீப் செல்லும். அங்கிருந்து பகல் 2 சகிதீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 3:30 ஸ்ரீ விஜயபுரம் வந்தடையும். எம்வி பாரடாங் பிற்பகல் 2:30 சகிதீப் பயணிக்கும். பின்பு மாலை 4:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி கமோட்டா மாலை 5 சுரதீப் செல்லும். பின்பு இக்கப்பல் மறுநாள் காலை 5:30 ஸ்ரீ விஜயபுரம் செல்லவிருக்கிறது. தகவல் நேரம் கேட்டீர்கள்.

0: திக்ஷித் பாரத் சிஷா அதிஷ்டான் பில் 2025 இந்தியாவின் உயர்கல்வி முறையை மறுசீரமைத்து தேசிய கல்விக் கொள்கை 2020 செயல்படுத்தும் ஒரு புதிய சட்டம் இது. இது ஒருங்கிணைந்த தொழில்நுட்பம் சார்ந்த ஒழுங்குமுறை கட்டமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பல்கலைக்கழக மானிய குழு, UGC போன்ற பல ஒழுங்குமுறை அமைப்புகளை ஒன்றிணைத்து அவற்றின் அதிகாரங்களை விக்ஷித் பாரத் சிஷா அதிஷ்டான் என்ற ஒரே உச்ச அமைப்பின் கீழ் கொண்டு வருவது. இதன் முக்கிய அம்சங்கள்: உயர்கல்வி நிறுவனங்களுக்கு HELS உரிமம் வழங்குதல், மேற்பார்வையிடுதல், கற்றல் விளைவுகள், ஆசிரியர்களின் தகுதிகளை நிர்ணயித்தல், இந்திய அறிவு மரபுகளை ஒருங்கிணைத்தல், தர மதிப்பீட்டு கட்டமைப்பை உருவாக்குதல் மற்றும் கண்காணித்தல், UGC சட்டம், AICTE சட்டம் போன்றவற்றை ரத்து செய்து அவற்றின் அதிகாரங்களை BBSA மாற்றுதல், நிறுவனங்களுக்கு அதிக சுயாட்சி வெளிப்படைத்தன்மை, பொறுப்பு கூறலை ஊக்குவித்து ஆராய்ச்சி மற்றும் தொழில் முனைவோரை மேம்படுத்துதல், நெகிழ்வான பல்துறை கற்றல், வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் திறன்களை வழங்குதல், உயர்கல்வி நிர்வாகத்தில் பெரிய கட்டமைப்பு மாற்றத்தை கொண்டு வருகிறது, இந்திய உயர்கல்வியை உலக தரத்திற்கு கொண்டு செல்லவும் போட்டித்தன்மையை அதிகரிக்கவும் உதவுகிறது, ஒழுங்குமுறை செயல்முறைகளை எளிதாக்கி நிறுவனங்களின் சுமையை குறைக்கிறது.
1: நேயர்களே, அகில இந்திய வானொலி தனது 90 ஆண்டை நிறைவு செய்வதை குறித்து பத்மஸ்ரீ கே செல்லம்மாள் மற்றும் ஆசிரியை பானுமதி அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் அன்பு நேயர்களே, இன்று நம்மிடையே அந்தமான் நிகோபார் தீவுகளைச் சேர்ந்த பத்மஸ்ரீ நரியலம்மா என்று போற்றப்படும் திருமதி செல்லம்மா அவர்கள் நமது வானொலி 90 ஆண்டுகளை வரும் ஜூன் மாதம் 8ஆம் தேதியோடு நிறைவுபடுகிறது. அவர்கள் இன்று நமது வானொலிக்கு வாழ்த்து செய்தியை சொல்லவதற்காங்க. வணக்கம்மா.
3: வணக்கம்.
2: இந்த அகில இந்திய வானொலி நிலையம் 90வது ஆண்டை நிறைவு செய்ய போகிறது. வானொலி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
3: ரேடியோ வானொலி பற்றி ரொம்ப சொல்ல வேண்டியது. அந்த காலத்தில் காட்டில் மக்காவாட்டில் இருக்கும்போது நாங்கள் ரொம்ப காட்டில் இருந்தோம். அப்போது கரண்ட் வசதி, எந்த ஒரு வசதியும் இல்லை, எந்த ஒரு நியூஸும் இல்லை. வீட்டில் வந்தால் என்ன நடக்குனே தெரியாது. எதுவுமே கிடையாது.
2: தொலைபேசி, அந்த லேண்ட்லைன் கூட இல்லை,
3: எதுவுமே இல்லை. அந்த நேரத்தில் வந்து எனக்கு 10 வயசு இருக்கும். அப்போது வந்து அப்பா தினமும் பஜார் காய்கறி கொண்டு வருவார். அப்போ ரேடியோ கடைகள் எல்லாம் அந்த பாடுறதை கேட்டுட்டு வந்து இது எப்படி என்னன்னு கேட்டிருக்காரு. அப்போ தான் இந்த மாதிரி பேட்டரி போட்டால் பாடுவோம்னு சொல்லி கடைகளில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்பா சொன்னாங்க, எங்க ரேடியோ வாங்கி தர்றேன் அப்படின்னு. ரேடியோ வாங்கி தரேன்னு சொன்னோடனே அம்மா சொன்னாங்க, ரேடியோவில் இப்போ வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு. சொன்ன மறுநாளே அப்பா போயிட்டு ரேடியோ வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டு பேட்டரி போட்டுறது போட்டு நல்லா பாட்டு

0: கேட்போம், கதை நாடகம் எல்லாமே கேட்டுக்கிறது. ஹிந்தியில் பாடினாலும் ஹிந்தி புரியாட்டி கூட அந்த நேரத்தில் அந்த ஒரு மியூசிக்கெலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கேட்டுகிட்டு இருப்போம். அந்த மாதிரி இருந்தோம். அப்புறம் வந்து தமிழ் வந்து வாரத்தில் ரெண்டு முறை தான் வரும், ரெண்டு நாளைக்கு தான் வரும். அந்த தமிழ் வர அன்னைக்கு ரேடியோவுக்கு காட்டுக்கே தூக்கிட்டு போயிடுவேன்.
1: தோட்டத்துக்கு
0: வேலை செய்யும் போது அந்த 5 மணிக்கு வர முடியாது கரெக்டாக. அப்போ அந்த தமிழ் பாட்டை கேட்கணும், தமிழில் ப்ரோக்ராம் கேட்கணும்னு சொல்லிட்டு கூட எடுத்துகிட்டு போயிட்டு கூட எடுத்துகிட்டு வருவோம். அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தோம்.
1: அந்த காலத்தில் வந்து என்ன மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் ஒளிபரப்பப்பட்டது?
0: அந்த நாளையில் வந்து ரொம்ப ஹிந்தி தான் இருக்கும். ஹிந்தியில் வந்து நியூஸு பாட்டு இந்த மாதிரி எல்லாமே ஹிந்தி டெல்லி நியூஸ் வரைக்கும் மொத்தம் கிடைக்கும். அதனால தமிழ் வந்து ரொம்ப கம்மி தான். 5 மணி
1: அப்போ நிறைய நாடகங்கள் போடுவாங்க, கதம்பம் நிகழ்ச்சி இருக்கும், இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள்லாம் போடுவாங்க. மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாடகம்லாம் போடுவாங்க.
0: நாடகம் போடுவாங்க. ஆனால் இப்போ ஹிந்தியில் வந்து ப்ரோக்ராம் டெய்லி இருக்கும், நல்லாவே இருக்கும். ஆனால் தமிழில் வந்து இருக்கிறது நாங்கள் வந்து ரொம்ப விரும்பி கேட்கறது. அதாவது அந்த நேரத்தில் பொழுதுபோக்கு ஒரு போனா வேற டிவியோ எந்த ஒரு கரண்டே இல்லையே. அதனால
1: இன்னைக்கு வந்து இன்னைக்கு தொலைபேசி இருக்கு, நெட் வசதி இருக்கு, நிறைய டிவி சேனல்லாம் வந்துருச்சு. ஆனாலும் கூட இன்னைக்கும் ரேடியோ நீங்கள் கேட்குறீங்களா? கேட்க காரணம் என்ன?
0: இன்னைக்கும் ரேடியோ கேட்குறேன். இன்ன வரைக்கும் காலையில் நான் அந்த ரேடியோ டெய்லி காலையில் அந்த நியூஸ் கேட்பேன். டெல்லி நியூஸு, போட்பேர் நியூஸு, நம்மளுடைய ப்ரோக்ராம் எல்லாம் கேட்பேன். சாயங்காலம் ப்ரோக்ராம் கூட எனக்கு கிடைக்கலனாலும் காலையில் தவறாமல் எல்லாமே
1: நிகழ்ச்சியும் கேட்பேன்.
0: எல்லா நிகழ்ச்சியும் ஹிந்தியில் பாடுறது, அப்புறம் அக்ரி டூரிசம் அக்ரி டெட்டு போடுறது, அப்புறம் ராம் இது வரைக்கும் நான்
1: பார்ப்பேன்.
0: ஆமாம், பக்தி பாட்டு எல்லாமே கேட்பேன். எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு நியூஸ் வரைக்கும் கேட்டுட்டு அதோட அப் பண்ணிடுவேன். சாயங்காலம் வந்து தமிழ் ப்ரோக்ராம் எவ்வளோ எப்போ இருக்கோ அதை போடுவேன், கேட்பேன். அது மாதிரி ரேடியோ தான் நம்மளுக்கு அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் இருந்தது. இதுல நல்ல ப்ரோக்ராம் இருக்கு. இன்னொரு 500 ஆண்டு வாழணும்னு இந்த வாழ்த்துக்கிறேன். இந்த ரேடியோவை இன்னும் நல்லா வரணும்,
1: இன்னும் சிறப்பான நிகழ்ச்சிகள் தரணும்,
0: இன்னும் சிறப்பான நிகழ்ச்சி தரணும், இன்னும் நல்லா மக்களுக்கு வந்து புரியணும். பிள்ளைங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் பாடங்களை வந்து இன்னும் ரொம்ப காட்டுக்குள்ளெல்லாம் ஜங்கல்லாம் அந்த காலாப்பாடு மாதிரி இருக்கிற இடத்துலலாம் அவங்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை, இந்த ரேடியோ வந்து கேட்க முடியும். அதனால நல்ல ஒரு ப்ரோக்ராம் போட்டு ரேடியோ இன்னும் ஆண்டாண்டு வாழணும், இன்னும் எத்தனையோ ஆண்டு வாழ பல ஆண்டு வாழணும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துக்கள்.
1: மிக்க நன்றிம்மா. நமது தீவுகளின் ஆசிரியை திருமதி பானுமதி அவர்களும் தங்களுடைய கருத்தை கூற இருக்கிறாங்க. வணக்கம்மா.
2: வணக்கம், என் பேர் பானுமதி.
1: இந்த வானொலி சேவையை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்கள்?
2: வானொலி சேவைனா நான் பிறந்ததுலேருந்தே நாங்கள் ரேடியோ கேட்குறோம். ஏன்னா நாங்கள் இருக்கிறப்ப ரேடியோலாம் இருந்துச்சு. அப்போவும் எங்கள் வீட்டில் மின்சாரம் கிடையாது. நாங்கள் பிரம்மநல்லா கிராமத்தில் இருந்ததுனால எங்களுக்கு அப்போ மின்சாரம் வந்து நான் ஒரு 5வகுப்பு 6வகுப்பு படிக்கும் போது தான் மின்சாரம் வந்தது. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ரேடியோ தான் எங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருந்துச்சு. ரேடியோவில் தான் நாங்கள் எல்லாமே கேட்போம், எங்கள் நியூஸ் கேட்போம், மற்றபடி கல்ச்சர் ப்ரோக்ராம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுவும் அதில் தான் கேட்போம், பாடல் கேட்போம். நாங்கள் கொஞ்சம் ஹிந்தி எங்களுக்கு புரிகிறதுனால ஹிந்தியில் வந்த ப்ரோக்ராமும் நாங்கள் கேட்போம். ஆனால் மற்ற மொழிகளில் உள்ளதை நாங்கள் கேட்க முடியாது. ஆனால் ஹிந்தி எங்களுக்கு பிடிக்கும், ஹிந்தியில் கேட்போம். தமிழ் ப்ரோக்ராம் எல்லாம் கேட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் ரேடியோ, அதுக்கப்புறம் டிவி வந்துச்சு, செல்ஃபோன் வந்துச்சு. இருந்தாலும் இன்றைக்கும் ரேடியோ வந்து நல்லாயிருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம கேட்டுகிட்டே வேலை பார்க்கலாம். நம்ம ஏதாச்சும் வேலையும் பார்த்துட்டு இருப்போம். ஃபோன் அப்படின்னா நம்மளுடைய வேலைகள் வந்து நின்று போயிடும். அப்புறம் குழந்தைங்களுக்கும் அது வந்து கல்வி சம்மந்தப்பட்டதையும் அதுங்க கேட்கலாம். ப்ரோக்ராம் வர்றப்ப அதுங்களுக்கு போட்டு விட்டுறலாம். ஜென்ரல் நாலேஜ் நிறையா கொடுப்பாங்க, விவசாயத்தை பற்றி நிறையா கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம அந்தமன்னிக்கப்பூர் வந்து கிராமங்களால் இருக்கிறது, ரொம்ப ஐலேண்ட்ஸ் இருக்கிறதுனால அங்கே எல்லாமே நெட்ஒர்க் கிடையாது. அப்போ என்ன ஆகுனா இங்கேருந்து ரேடியோ அவங்க கண்டிப்பாக ரேடியோ ஒரு நானே இன்ட்ரைலண்ட் போயிருந்தப்போ நான் ரேடியோ தான் எனக்கு ஒரு ஆப்ஷனாக இருந்துச்சு. நியூஸ் எல்லாம் கேட்கணும்னா அந்த ரேடியோ தான். அப்புறம் டிசாஸ்டர், நம்ம அதனுடைய பேரழிவுகள் வர்றப்ப கண்டிப்பாக ரேடியோவுடைய பலன் வந்து அது சொல்லவே வேண்டாம். ஏன்னா எந்தெந்த மூலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் ரேடியோ மூலியமாக தான் அவங்கள பற்றி எல்லாம் நியூஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அது பெரிய வரப்பிரசாதம் தான் ரேடியோ. இன்னும் ரேடியோ நிகழ்ச்சிகள் நல்லாவும் இருக்குது, இப்போ வர நல்லாயிருக்கு, இனிமேலும் நல்லா வரணுன்றது எங்களுடைய ஆசை. அரசாங்க திட்டங்கள் அத்தனையுமே ரேடியோ தான். இன்றைக்கி என்னென்ன நடக்குதோ மொத்தமே ரேடியோ மூலியமாக தான் தெரியுது. தினந்தோறும் வானிலையை பற்றி மெயினாக, இப்போ மீன் பிடிக்க போகிறாங்கன்னா அவங்களுடைய வானிலையை சொல்கிறது வந்து நம்ம ரேடியோ தான். எடுத்தோடனே நியூஸ் கேட்குறதுக்கு முன்னாடி வானிலை கேட்குறோம், நம்மளுமே பார்க்குறோம். இப்போ செல்ஃபோன் இருக்குது பார்க்குறோம். ஆனால் கிராமங்கள் உள்ள மக்கள் அவங்க என்ன செய்யலாம்?
1: இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறவங்க சில இடங்களில் வந்து நெட்ஒர்க் கிடைக்காது. அந்த நேரத்தில் வந்து ரேடியோனாலும் பேட்டரி வச்சு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைக்ளோன் வர்றது இதெல்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
2: மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் ரேடியோ வந்து. என்றைக்கும் அழியாது. ஆனால் கண்டிப்பாக ரேடியோ வந்து இன்மேல் மேல் தான் வளருமே தவிர, நினைக்கிறாங்க நிறைய பேர் செல்ஃபோன் வந்துருச்சு, டிவி வந்துருச்சு, அதனால ரேடியோ அழிஞ்சு

0: பேரும் நினைக்கிறாங்க. நிச்சயமா அழியாத
1: நமது வானொலிக்கு நிகழ்ச்சியெல்லாம் கொடுத்துருக்கீங்களா?
0: நிச்சயமா, நான் வந்து என்னுடைய விவசாயத்தை பத்தி, மாடித்தோட்டத்தை பத்தி ரெண்டு தடவை கொடுத்துருக்கேன். நான் மக்கள் கேட்டு எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, கேட்டிருக்காங்க, கேட்டுட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணியும் பேசியிருக்கிறாங்க, உங்களோட ப்ரோக்ராம் வந்திருக்கு அதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு. ஒரு விஷயத்த வந்து நம்ம எல்லாத்திலையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுனால கிராமம் வரை கொண்டு போகணும்னா இதை வந்து ரேடியோ கண்டிப்பாக அவசியம். அது 90 வருடங்கள் இந்த ரேடியோ வந்து இருக்குது அப்படின்னா பெரிய வரப்பிரசாதம் தான் நினைக்கணும். அது எங்கள் சைட்லேருந்து, என்னுடைய தரப்புலேருந்து நிச்சயமாக வாழ்த்துக்கள். இன்னும் மென்மேலும் நல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு, குழந்தைங்களுக்கு நல்லது செய்யணும், விவசாயத்தை பயன்படுத்தணும், அதெல்லாம் ரேடியோலேருந்து கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நம்மளுடைய ப்ரோக்ராம் மெயினாக வந்து இருக்கிறதே நம்ம பாரத பிரதமர் வந்து குழந்தைங்களோடையும் மற்ற மக்களோடையும் செய்கிறது வந்து ஒரு மன் கி பாத். அந்த நிகழ்ச்சியில் நான் கண்டிப்பாக நான் கேட்போம், எல்லாருமே கேட்குறாங்க இந்த. அதனால் இது ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம், வானொலி தான் கொண்டு போய் சேர்த்துச்சு. ஏன்னா மோடிஜியை வந்து கனெக்ட், மக்களோட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த வானிலை வந்து கொண்டு போய் சேர்த்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். வானொலி மென்மேலும் வளர்ந்து இன்னும் 90 ஆண்டுகள்ல 500 ஆண்டுகள் கூட நிரந்தரமா இருக்கணும், இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா இது வந்து நல்ல நல்ல ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்க, அதனால கண்டிப்பா இருக்கணும்னு நாங்க வாழ்த்துக்கள் சொல்றோம்.
1: மிக்க நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
2: நேயர்களே, நீக்கன் கேட்டுக்கொண்டிருந்தது வானொலி தனது 90 ஆண்டை நிறைவு செய்வதை குறித்து பத்மஸ்ரீ கே செல்லம்மாள் மற்றும் ஆசிரியை

நேயர்களே, நீக்கண் கேட்டுக் கொண்டிருந்தது வானொலி தனது 90 ஆண்டை நிறைவு செய்வதை குறித்து பத்மஸ்ரீ கே செல்லம்மாள் மற்றும் ஆசிரியை பானுமதி அவர்களின் நேர்முகம். நேர்முகம் கண்டவர் மூத்த அறிவிப்பாளர் வரதராஜன் அவர்கள். நேயர்களே, தொடர்வது மகளிர் உலகம்.

உலகில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். தற்போது பெண்கள் அனைத்து துறைகளிலும் சாதனை புரிந்து வருகின்றனர். அப்படி இருக்கையில் பெண்கள் மனதளவில் பல பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர். இதனால் தங்கள் இலக்கை எட்ட முடியாமல் சில பெண்கள் பின்வாங்குவதும் உண்டு. அது தவறு. நாம் தான் அதற்கேற்ற பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் உளவியல் ரீதியாக பெண்கள் உறுதியாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி இன்று தெரிந்து கொள்ளலாம். முதலில் பெண்களுக்கு தேவையானது தைரியம். இவர்கள் என்ன சொல்லுவார்கள், அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்ற எண்ணத்தை தூக்கி எறிந்து பெண்கள் தைரியத்தை கையில் எடுத்து எட்டு வைத்தால் நாம் எட்ட முடியாத உயரத்தையும் அடைந்து விடலாம். நமது தைரியம்தான் நம்மை காதலிக்க செய்யும், மற்றவர்களையும் வழிநடத்த செய்யும். அதனால் பெண்கள் தைரியமாக இருப்பதே மிகவும் முக்கியமானதாகும்.

என்னதான் தைரியமாக இருந்தாலும் சில பிரச்சனைகளின் போது மனம் துவண்டு விடுகிறது என்றுதானே நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். வீட்டில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் அதை தைரியமாக எதிர்கொண்டு மனதை சலனமடையாமல் வைக்க எப்போதும் உங்களை பிஸியாகவே வைத்துக் கொள்ளுங்கள். மனதளவில் தைரியமுள்ள பெண்கள் எனது நாளை சிறப்பிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என ஓடிக்கொண்டே இருப்பார்கள். பெண்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் அவசியமானதாகும். தமது நேர்மறை எண்ணங்கள் தான் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். இந்த எண்ணம் தான் நமக்குள் தன்னம்பிக்கையை உருவாக்கும். மனரீதியாக உறுதியாக இருக்கும் பெண்கள் எப்போதும் அவர்களை பற்றி சிந்திப்பார்கள். பொதுவாகவே பெண்களின் இயல்பு என்பது குடும்பத்தை பார்த்து பார்த்து தன்னை பார்க்காமல் விடுவது என்பது பேசப்படும் ஒன்று. அதனால் மற்றவர்களையே நினைத்து தன்னை பற்றி நினைக்காமல் இருந்து விடுவார்கள். ஆனால் தன்னை பற்றி நினைத்து கொண்டே இருந்தாலும் நமக்காக ஒரு வாழ்க்கையை வாழத் தொடங்கினாலே பெண்கள் மிகவும் உறுதியாக முடியும்.

எப்போதுமே நம்மை சிறுமையாக நினைக்கக்கூடாது. நம்மை நாம் தான் பெருமையாக கருத வேண்டும். அப்படி நினைத்தால் உறுதியாக இருக்க முடியும். நமக்கு நாமே உண்மையாக இருந்தால் மனதைரியம் அதிகரிக்கும். மற்றவர்களிடம் நாம் பேசும்போது நம்மை எப்போதும் சிறியதாக கருதக்கூடாது. நமக்காக பேசுவதற்கு இங்கு யாரும் இல்லை. நம்மை நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். பெண்கள் மனரீதியாக உறுதியாக இருக்கும் பெண்களுடன் கலந்துரையாடும் போது அவர்களை போன்றே இருக்க தோன்றும். உளவியல் ரீதியாக உறுதியாக இருப்பவர்கள் எப்போதும் அவர்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி ஓடுவார்கள். அப்படிப்பட்டவர்களுடன் பழகினால் நாமும் அதே போன்று உறுதியாக மாறலாம். பெண்களே ஆண்களை விட மனதளவில் தைரியமுடையவர்கள். ஆனால் வீட்டில் உள்ள மற்றவர்களை கவனிப்பதில் பல பெண்கள் அவர்களை பற்றி கவலை கொள்வதில்லை. இதுவே அவர்களின் தன்னம்பிக்கை சுயத்தை இழக்க வழிவகுக்கிறது. இதனால் பெண்கள் இந்த தகுதிகளை கொண்டிருந்தால் கண்டிப்பாக உறுதியாக முடியும்.

நேயர்களே, இத்துடன் தமிழ் அமுதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நல்ல எண்ணம்தான் நல்ல வாழ்வை தரும் என்ற சிந்தனை வரிகளுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அனிதா. வணக்கம் நேயர்களே.